0: கட்டு.
1: அப்பே கோனே
0: உத்தப்பா.
1: உத்தப்பா கோனு
0: உத்தப்பா மா தோ தோசை ஒரு சாம்பார் ஆர்டர் கியா தாயா கே.
2: Only on 89.6 Mirchi 1. Mirchi, it's hot.